0: சீனாவின் சவசு துணை
1: VFM.LK
2: ருகுனட ரஜரட்டட செங்கடகலட www.livefm.lk www.livefm.lk

0: ராத்திரி ஹதாய் ஹதலி ஹை
1: FM.LK
2: வேஹசன் நிவன ரித்மய www.livefm.lk